0: ஒரு கணே
1: மதசீனே பரத மாத்து பூமிலா சாகரா பிராண தளமழலா தளமழலா சாகரா சாகரா.
2: பகத் அச்சா.
1: முகே ஜோ கானா சுன்னி தி சாய் வோ ஹே யே மேரா இந்தியா ஐ லவ் மை இந்தியா வதன் மேரா இந்தியா சஜன் மேரா இந்தியா. கவிதா கிருஷ்ணமூர்த்தி சங்கர் மாஜேவன் ஒரு பால் கலாக்காரோ நே கயா ஹே
2: உங்கா
1: நாம் ஹே பர்தேஷ். யே கானா ராக பைராகி பர் ஆதாரித் ஹே.
2: அச்சா, ராக பைராகி பர் ஆதாரித் யே கானா ஹே. பஹத் அச்சா லகா ஆப்னே இஸ்கோ சாஸ்திரிய சங்கீத் கி ஜோ ராக ஹே உஸ் பர் பி பதாயா கி கிஸ் ராக பர் ஆதாரித் கீத் ஹே. ஆயி சுன்தே ஹே ஆப்கி பசந்த் கா யே தேஷ் பிரேம் கீத்.